0: अभी बहनें सुन रही थी अपना कार्यक्रम घर अंगना। आकाशवाणी का ये मथुरा वृंदावन केंद्र है FM 102.2 मेगाहर्ट्ज़ पर। प्रस्तुत है सामुदायिक शिक्षा गान पाठ। आइए सुनते हैं तमिल भाषा पाठ। गीतकार हैं पेरिया स्वामी थुरान।
1: नमस्ते बच्चों, आज मैं पेरिया स्वामी तुरन का लिखा हुआ एक देशभक्ति गीत सिखाऊंगी। पहले आप गीत लिख लें।
2: देश सेवे सेयवे, सेर्ंदेळुंद निन्रुलोम, आसै एंगल वाळ्विले, அன்னை அன்பு சேவையே,
3: அன்னை அன்பு சேவையே।
1: லிக் லியா, एक बार मैं शुरू से पढ़ूंगी, ठीक कर लीजिए।
2: தேச சேவை செய்யவே சேர்ந்தெழுந்து நின்றுளோம், ஆசை எங்கள் வாழ்விலே, அன்னை அன்பு சேவையே।
1: अब हम दूसरे अंतरे पर चलते हैं। लिख लिया? अच्छा, अब आगे लिखिए।
2: அரிய செயல்கள் யாவையும்,
3: ஆர்வம் கொண்டு செய்குவோம்,
2: அரிய செயல்கள் யாவையும் ஆர்வம் கொண்டு செய்குவோம், பெருமை என்றும் ஓங்கவே, பெரிய எண்ணம் கொள்ளுவோம், பெருமை என்றும் ஓங்கவே, பெரிய எண்ணம் கொள்ளுவோம்.
1: அப்ப ஆகே லிக்கியே,
2: ஜாதி பேத சிறுமைகள், சமயவாத
3: பிரிவுகள்
2: ஏதும் இந்த நாட்டிலே இல்லை என்று போக்குவோம்,
3: இல்லை என்று போக்குவோம்.
1: दोबारा पढ़ती हूँ, देख लीजिए।
2: ஜாதி பேத சிறுமைகள் சமயவாத பிரிவுகள் ஏதும் இந்த நாட்டிலே இல்லை என்று போக்குவோம்.
1: अब आगे लिखिए।
2: மாந்தர் ஒன்று கூடியே, வாழ்வில் இன்பம் எய்தவே, சாந்தி என்றும் பொங்கவே, சத்தியம் அன்பு நாட்டுவோம், மாந்தர் ஒன்று கூடியே வாழ்வில் இன்பம் எய்தவே, சாந்தி என்றும் பொங்கவே, சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
1: பூரா லிக்லியா? சலியே, அப் ஹம் கானா சீக்கேங்கே।
2: देश सी